பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் வாதராயணம் சூத்ரபாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனா புனா. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விவாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தே நம. ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நம. ஸ்ரீ ஓம் குருகுல் இஷ் ஆசிரம் கே பவித்ர பிராங்கண் மே ஆஜ் ஹம் சப் இஸ் ஓம்கார் ஸ்வரூப் திவ்ய தஸ்ய ஓத்ப்ரோத் பரம்பிதா பரமேஸ்வர் கி ஆபாசே சமாயா ஹுவா சந்தோ ஓர் ரிஷியோ கி சாதனா சே திவ்ய ஜோத் சே பிரகாஷித் ஹோத்தே ஹுயே இஸ் ஓம் ஆசிரம் கே தித்திய